0: அவன் பண்ண லாரினி அடிராசு ஐஸ்கிரீம் தளம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாய்
1: மேமா பனஸ் கலம் யாதி சோச்ச பனஸ் பொலை போட் பாடம் சுப்பத்தே தன் ஹவுஸ் தாவ்
0: பத்துட்ல அடிராச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கலமச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக்கோ சொங்குலு
0: ஆ லகுன்யா
1: கல சோச்ச பனஸ் இங்க திக வந்த பிரம்திங் யாதி
0: அப்படியாபம்
1: பர்த்தாமா பயக்கன் மின் பைக்கோ சொங் Kedua, pakai topi atau duduk tempat teduh. Ketiga, kurangkan berlari waktu tengah hari panas terik macam ni.
0: Kalau Adi nak main bola, macam mana?
1: Main waktu petang sikit. Masa cuaca lebih redup. Baru best. Badan pun selamat.
0: Oh, okey. Adi faham, Abang. Bila kita jaga diri, barulah Baba Mami. Tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.
2: Sebentar lagi, utama satu tengah hari dari Pusat Berita RTM.